0: அத்தனை ருபியா ஏதோல்ல கொம்பு தெமாக்கும் குறிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: முனியவஸ் ஃபிலோமா நோதிய எக்கம் மெகஹர்ட்ஸ் திவே எஃப்எம் டியூன் கொள்ளவா.